0: போல் கரம் நெய்லாவே ஜோ தாஜியோ கோ யா பாப் கோ யா கிசி கோ பி பசந்த் நெய் ஹோ யே ஹமாரா சந்தேஷ் காஸ் மதுபன் வாலோ கோ தேனா.
1: சுன்தே ரஹியே சிவா ரேடியோ, ஜஹாஹே ஆனந்த் ஹி ஆனந்த்.